0: SBS South Asian.
1: அக்கடி பக்கடி திக்கடிக்கடி திக்கடி திக்கடி திக்காதிக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ
2: திக்கீரோ திக்கீரோ.